என்னுடைய ரேடியோ ஏகரசியா வாஃபுனிரா மகசி வாஃபுனிரா மகசி மன்ன நோக்குதேரா மன்ன நோக்குதேரா சென்ற முன்னகட்டுனிசி ஞாபமா ஞாபமா ரேடியோ சப்பியன்சியா குருசியா மகசி குருசியா மகசி சுரியோ முசிக்கி மேபி மிசன்யோ ரேடியோ சப்பியன்சியா எம்எம்ஸ் வே யூ கோனா கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் யுசிசி.